குறிப்பிலேனு. சினி ஓத்தி புறா ஹஸ்தி சிக்குன் சாப்பா நங்கத்தங் பியாபா ஓ ஹஸ்தனி ஹாப்புங் ஹாதாய் தைமா திஷா காமி தோலி ஜோத்தோ தாயனோ முனி கைசியா லாய் பூமா ரிக்ஜாக் சிரி சித்தினி ஹோகுமோ மோகுமோ ஹோய்ஜாக் தங்கோ தினினி ஒப்பேராக்கிறவோ நரக்சின் லகி தங்கி மக்கள் முக்கமை வான்சு உயினாய் தி தினினி பேராக்கிறவோ சங் பொரோ பொரோ பேராய்மான் பைதி சங்தினி குரி நிலையனு சிந்தி புராணி நாய்த்தக் தாய்னோ புயலானோ சாத்தை கலையோ பேராய்னி கோக் சானா தாங்கி தலி ஓ ஃபைகி ஹைக ஆகுலி ஃபைகி சினி ஜத்தனி சை நாய்த்தக் தாய் பபகாரி நக் தாய் உஜ்ஜயந்த பிரசாத் பா உஜ்ஜயந்த பிளேஸ் ஹைக்கபா நயுமா ஜரா கைசவோ சினி பூபகரா பசங்கி தங்காய் நக் ஜே ஜராவோ அமஹை கைசா நக் தங்காய் நக் நாய்த்தோ கேட்டாங் ஜாக்கா ஆஜரவோ சினி நார்த் ஈஸ்டோ அமஹைத்தே கொங்சாபோ நக் கரை ஹனை நோ மானோ ஆசங் நாய்த்தக் மனோ சாவைசா சாபையா உஜ்ஜயந்த பிரசாதோ எவா கே நுயுமாவோ ஹாப்கான்கேனோ பாபா நீன தங்கோ கதர் கதர் புக்கிரி கைசா பாசிங் லக்ஷ்மி நாராயண் புக்கிரி திகி தே கைசா பாசிங்கி ஜகநாத் திகி ஹன்ஜாகோ யாங் தக்கும் தார் ஹாம்ஜாங்க ரங்கி நாய் நைதி கைனி பாசிங்கோனோ குரி உய் ஜி பபாக்கரா ரங்கி ஜி நுயுமா குரிவினோ தங்கார் ஹாம்ஜாங்க ரங்கி மாந்தக் நக் தங்க துர்காபாரி லக்ஷ்மி நாராயண் ஜகநாத் அவஹாய் மத்தாய் நி மாந்தக் நக் ரோ கானா கினி தங்க ஆசங் நாய்த்தக்கே தங்ஜாக்கா நயுமா மினி கானா கினி கும்பாகான் சால் ஜரா ஹங்கே சாத்தூங்கி பிலா லாபாய் பசக்சி மசாங் சாய்ஃபாய் ஐ ஹர் ஜரா நாரி நைதி புனினி தாலோ ஹங்காத்தோ சானானி கக்கரை பசக்சி மசாங்கி ஃபாய் சானா தாங்கி இமாங்கு மாத்தோமாய் ஆசங் நாய்த்தக் தாய்னு நாய்னபாகை சிந்திப்புரா ஹாஸ்தினி சிமியா பாரத் ஹா கத்தனு காரைபு ஹாயுனி ஜுதா ஜுதா ஹாக்தனி லோகர நாய்னா ஃபாயோ நம்பத்தமும் அகுதலா ஓ வாய்சு ஃபைக்கே பா ஜேஃபுர ஃபாயோ பபக்ராரி நக் நுயுமா எபா உஜ்ஜயந்த பிளேஸ் நோ நாயா தாத்தி அவன வாய்சாலே நாய் நாய்தி பினி நாய்த்தக் சனாமு வான்சுகி மானியா தாபுங்கி சாய் பசுக் ஜரா கபங்மானி சகாங் எக்சோ பசன் சாய் சகாங் ஆஜர சாசு நாய்த்தக்கே தாங்ஜாக்கா தாபுக் பூப்பகாரோ கதாங் தங்கே பபாய்க்கு தாங்குமோ